ஆகிய தூள்கி குழந்தை 3000 கிச்சு கொஸ்தனே என் ஒரே நோட்டக் நிகரானே அல்லே ஜினி மாத்தூசு மனோத் கேகிர் ஜிசாங்க கிச்சு கொஸ்தனே நீ ஞானி மகிர் ஜிசாங்க எனி தங்க பஸ்தா 274 ஆஷ மத்தி கேகிர் ஜிசாங்க கிச்சு கேன் ஒரே நோட்டக் நிகரானே எம் பேட்டு நீ ரைனே மத்தி கேகிர் ஜிசாங்க இம்மாஜி மோகிர் ஜி அகு தகேங்க லகினே அல்லே ஜினனே நீ குனி Imagine Digiti number 4. Good to see Manu Tigerji sang. You're not meeting with Gosson in a Degosi Jonang Manjona. Alenji Nitong Nebosta 274 Asha Digiti number 4. Gelengi Batini Chiba 100,000. Ion Nitokora Gile Digitu Gosto Indoni. Big 200. Aget 2 million kigojine wage 3000. Eye gara ara no ni toki to gostoni ni ana metu ngi toki ni otoji ki to bana webstam. Om metu ne dege se ja sumo ki to gostoni ni dege se ja sumo ga. It is time in ni on it again. Ni tong number 274 age. Tigiti number 4. Aga lesi ki tu ngoro la ni testai. Itil tigiti se ton baba. Gigger Gisang, imagine any good eating that you took a 3 minutes to go on Gabisa till ticket is exomok till ticket is exomok till ticket is exomok till ticket is exomok till ticket is exomok till ticket is